0: பிரபலா சை பால்
1: நடு போல காமரா
0: சை பால்
1: வரத புள்ளா
0: சை பால்
2: 80 சமச்சரலுகா மீ ஆரோக்கியానికి శ్రీ ఓభిలాషి சை பால்